மாத்திரைகளா நமஸ்கார யான ஹள்ளிமனை ஹைதராளி பண்றது கொய்யூர் யான்ல ரேடியோ நீனாதான் கேனந்தில் லைக் சகார மல்பிள்ள ரேடியோ நீனாதான் 90.4 FM மாத்திரலா கேன்லே குஷிப்படையிலே.